கண்ணா அண்டர் கட்டல தண்டர் குண்டர் அண்டர் மட்டர் ஜூண்டு கண்ணா அண்டர் சூண்டு கண்ணா மந்தர் ஜோண்டு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூண்டு கண்ணா மந்தர் ஜோண்டு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூண்டு கண்ணா மந்தர் ஜோண்டு கண்ணா இப்போது ஜோடா

கதைகள் பொன்னே என் கண்ணே செம்பொன்னே. காலத்தின் வழக்கங்கள் கண்மூடி பழக்கங்கள் காலத்து விலங்குகள் பொன்னே என்

காஞ்சிப்போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?